ஜெட்டு தட்டி தாங்க கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொட

தரக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக்கடதக